சக்கத்துக்கு ஜோ பார ஜானே சுவாமி தானே சக்கத்துனா பார ஜானே சுவாமி தானே ஏஜில கேட்கும்போது அவங்க கேட்டு புக்கரை சொல்லிட்டா மத்தி வரஜி எச்சா சித்தி ஆட்டம் தோ ஹலோ ஹனதா பாஞ்சி கச்சி ஜி பாஞ்சி மக்கத்தான தாலுகா ஜோ ஜி கி சுக்கு பாஞ்சி ஸ்தாபத்த ஜோ ஹோ லாட நோ ஏரோ புப்பர ஜாஞ்சி எச்சா சிசி ஹோஸ் மைட்டி கோ கச்சி ஜி மக்கத்தான தாலுகா ஜி சரதி ஐதிஹாசிக અને પ્રાચીન એરો ગામ કેમે અચે તો બબર ઘણીવાર ધાર્મિક જુકો થાન હોલેતા અને ઘણીવાર સુનેલા અને અરી લોકો આયકા હોય તો દંત કથા હોય તો અંતે અન ગામ જો ઇતિહાસ લખેમે અચે તો અને ગુજરાત પર પાકે પાંજા જુકો ધર્મ શાસ્ત્ર હોય અને પુરાણ હોય અને પણ ઘણ ધર્મ કથા થી અન ગામ જો કે અન થોડ જો ઇતિહાસ પાકે જાણે મંજ